சைவம்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் கே வி நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் ராம்நாத் கிருஷ்ணன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஏதன்னாமத்தேவாதன்னாமத்தி பிரஜாபதே கஸ்வீதே காக்கீசாரதி கௌஸ்விஜாயதே புனாஹ கிக்கிஸ்வித்திமஸ்யாபேஷஜங்கிம் வாவபானம் மஹத் சூர்யா ஏகாகீசாரதி சந்திரமா ஜாயதே புனாஹ அக்னிர்ஹிமஸ்யாபேஷஜம் பூமிராவபானம் மஹத் காஸ்வீதாசீத் பூர்வசித்திஹ் கிக்கிஸ்வீதாசீத் ப்ருஹத்வயாஹ காஸ்வீதாசீத் பிலிப்பிலா காஸ்வீதாசீத் பிஷங்கிலா த்யௌராஹாசீத் பூர்வசித்திரஷ்வா.

ஜோதிஷைவீனம்சனத்தயதிஹம்சஸ்ஸுஜஷத்மதுரந்தரிக்ஷதர்திசாமயதிசத்தஹேவீனா ஹோத்ராஹ சுப்ரதிஷ்டாமயத்யதோரப்தவாஏதாந்தத்தான்யக்னேருத்மாத்யாதத்தமாபுருஷானந்நாதோபவதி ரேதோவாஅக்ஞரந்தரிக்ஷம் வை ரேதோ நிஷிச்சதே யதோ நிரத்யத்ரத்யா பசூனாம் கர்ப்பாஃ ப்ரபாததாத்யரதயதுப விசாரயத்யந்தரிக்ஷததமே வைநமகர்

சமர்ப்பயது. வேதாஹ ஆத்மேர் ஜோதிஷ்மான் யாஹீதி ஜோதிஷை வைனகும் சமர்ப்பயத்வா ப்ரவத்யேத்யஸ்கந்தபி யோனிபி அலப்ரூயாத் யஜத்ய உக்ஷ்வேதேதீஷ்வரா வா உக்ஷ்வேதேத் யஜமானஸ்ய ப்ரஜாம் பசூனவிந்தத்தத் யதி மேவாஸ்யா கரதோ அமயத்யே வைஷாஸ்மாத் சமிதா ாயத்தியாஹிராமணாயத்தைஷ்டோராஜன்யோயத்தீராமைஷியாயோ சாஜக்தோ ஏதத்விஷமன்னங்கரோதி யஸ்மாத் ப்ரதி பூர்யேதாத்ஸுப்ரவேஷயேதாபோவா அக்னேர்யோனிஸ்வாதேவைனௌ ததாதிபுருஷீகுருயாத்மசுகாமஸ்ய பசவோ வை புரீஜம் வசுமான் பவதி ஸ்தகாவாஸ்தஞ்யஸ்யாத்தேனாஆத்யகர்வாஆக்னேயீரிஷ்டகாபவந்த்யூர்ஜாவா ஏஷபசவேத்தீதம் சஹோத்தீததிபுனருர்ஜானிபர்த்தஸ்மேதிததூர்ஜமேவபசூன்புனரவருந்தே போதாமே அஸ்யவசதோயவிஷ்டேதிபோதத்வதீப்யாமுபதிஷ்டதே தஸ்மாத்ரஜாஸ்யுத்வாபுனஃப்ரபுத்யந்தே வாப்யாமுபதிஷ்டதே த்விபாத்யஜமானஃப்ரதிஷ்டித்யை. அபேதீதரிச்சதர்பதாத்தா இத்யாஹ யமதேவத்யோ ஓ வா அயங்கோ கோ யஸ்மாந்த்யமோ முஷ்யலோகஸ்யாதிபத்யமானஸ யமதேவத்ய

ீரவத்தமோவேனர்வைவனஸ்தீனாம்பலகிரகிதமஸ்தேதாம்பீரியவத்தமோன்னம்ைபலமன்னமர்கோஸ்மிதர்க்கேனபாத் ஏதன்னமஸ்திம்மமீதே சப்தபுனர்ப

ஜன்மேவாசோராஜதிராஜதோணி முத்தரஸ்திரா ஷ்டகாந்திரம் ஹதந்தரிஷம்ந்தரிஷமிமாஜாந்தீரீரியமீரியமீயோகமாய ஷாத்திரமந்தாவீயாவிரதிருமன்யதேதாபதீயஞ்சாந்திரத்தி பஞ்சோபதாதிபாந்தோயத்யோயாவானேவயத்னஸ்தமாலப்ராதசைதாபுரஸ்தாத்தாதயதே வ்ருஷாக்ஷராபிராத்ஜிராக்ஷலுரைசக்ஷர்ஜோதிஷ்ரீவசந்தஸ்சக்ஷரவா ஏதோஸ்தாத்ஷர்தாதிதஸ்மாதேவபுரஸ்தாச்சக்ஷுஷோன்னம் வை விராடன்னம் வா ஏதன்னு கதோ தீயதே மாசந்தஃப்ரமாசந்தஃப்ரதிமாசந்தஃஇதீயம் வை மாந்தரிக்ஷம் மாசோ

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Janma Adi.
3: Janma Adi.
2: Adi.
3: Yasya. Samudayasya. Samudayasya. Adi enna bahurihi adha. Tadguna samvijnano bahurihi. Adha vakyarthana. தத்குண சம்விஜ்ஞானோ பஹூரிஹி சர்வாதீனி சர்வநாமானி இத்யத்ர சர்வசப்தஸ்யாபி சர்வநாமத்துவம் அபேக்ஷிதே கலு. அதுக்குதானே சர்வாதி தத்குண சம்விஜ்ஞான பஹூரிஹின்னு சொல்றது. ஜென்மனோபி கிரகணம் அபேக்ஷதே, ஜென்மனா சக அந்யேஷாமபி கிரகணம் அபேக்ஷதே. சர்வாதிகணே படிதாக ஏ சப்தாக தேஷாம் சர்வேஷாம் சர்வநாம சம்ஞா அபேக்ஷதே, சர்வசப்தஸ்யாபி அபேக்ஷதே கலு. சர்வசப்தத்தை தவிர்த்து மற்ற சப்தங்களுக்கு மட்டுமா? இல்ல. தர்ஹி சர்வஹா சர்வசப்தஹ ஆதிஹி யஸ்யா இத்யுக்தே சர்வாதி கண. அந்த சர்வசப்தமானது எதுக்கு ஆதி? அந்த கணத்தில் இருக்கிற முதல் சப்தம் தானே அர்த்தம். அந்த ஒரு கணம் காமிச்சிருக்கார் பாணினி. பாணினி காமிக்கல, கணபாடம் பஷாதாகதா. கணபாடம் கணபாடே யா ஆத்திய சப்தா சஹ ஆதிஹி வர்த்ததே அன்யேஷாம் சர்வ விஸ்வ உபவ உபயதராட்யாதி சப்தானாம் ஜன் சர்வசப்தஹ ஆதோ வர்த்ததே. தத்வத் இங்க அந்த ஜென்மாதி பஞ்சக கிரகிதம் வருது. ஒரு பஞ்ச சமுதாய பஞ்ச பதார்த்தானாம் சமுதாய தஸ்மின் சமுதாயே ஆதோ கிம் வருது? ஜென்ம. இது கிருத்வா ஜென்ம ஆதி யஸ்ய ஜென்மாதி கடித சமுதாயஸ்ய ஜென்மாதி கடித பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய ஜென்ம ஸ்திதி பங்கஹ இத்தேவம் விதஸ்ய பஞ்ச பதார்த்த சமுதாயஸ்ய ஆதிஹி கஹ ஜென்ம. ஜென்மனாபி கிரகணம் அத்த லக்ஷண கடகதைய கிரகணம் வர்த்தது இது அஸ்தி தது உக்தம் அதம் நிஷ்டத்வேன தல்லக்ஷணத்வாசம்பவம் தாவத் பரிஹரதி யத்யபி இது அசம்பந்தஹ தர்மதர்மி பாவ சம்பந்தாபாவஹ தர்மதர்மி பாவோ ந பவதி ந து ப்ரஹ்மணி தஸ்மாத் கதம் இதம் ப்ரஹ்மணோ லக்ஷணம் பவதி இது ப்ரஷ்டுராசயஹ இது
2: ஜன்மாதிக்கணம்
3: எதோவா இமானி பூதானி ஜாயந்தே இத்யத்ர ஸ்ருத்யா உக்தம் இதி பவதா உக்தம். இதம் வாக்கியம் குற்ற அஸ்தி தைத்திரியோபனிஷதி பிருகுவல்லியாம் வர்த்ததே. பிருகுவல்லியில் இருக்கு. சா பிதா புத்திரம் உபதிஷதி தபக்குரு இது தபக்குரு இது லக்ஷணம் உபதிஷதி இதம் தப ஆலோசனை இது தாத்து தபக்குரு இது ஆலோசனம் குரு இது அர்த்தா. அது ஆலோசனம் பண்றதுக்கு ஒரு லக்ஷணம் கொடுக்கணும் இல்லையா? லக்ஷணம் கொடுத்துருக்கார். ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தரி ஜெகதா ஜென்மாதிகம் யஸ்மாத் பவதி ததேவ பிரம்மா இது இதப்பறம் துயா இவ ஆலோசனீயம் இது ஆலோசனார்த்தம் சக பிரேஷித ஆலோசனம் கிருத்வா புனா ஆகத அன்னம் பிரம்மேதி வெஜானா புனா ஆலோசனம் குரு பிரேஷித புனா ஆகத பிராணோ பிரம்மேதி வெஜானா திருப்பி திருப்பி போய் கடைசியில் வர்ற வர்ற ஆனந்தோ பிரம்மேதி கடைசியில் வரவே இல்லை. அவகதவான் சஹ இதப்பறம் மயா அவகதம் சமயகவான் வாய்த்து அனுவாதம் கருத்தும் ஆகத தெரிஞ்சதுக்கப்புறம் வரமாட்டான். பெரியவர் வரைக்கும் தான் வருவான். சரி கடைசியில கடைசிதான் இருக்கு. இது இருக்கு ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத் இருக்கு. ஆனந்தா தேவகுள்ளி மாரி பூதானி ஜாயந்தே இது ஒரு ஆனந்தம்னு ஏதோ ஒன்று சொல்றா இல்லையா? தத்து ஏதா ஜாத்தம் ததப்புறம் தஸ்ய ஆனந்தம் ஆனந்த ஏதோ கிஞ்ச ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதித்யத்ர ஆனந்தஸ்ய ஜெகஞ்சன்மாதிகார லக்ஷணம் பரிவசிதி சஹ எத் ஞாத்வா ததப்பரம் ந பிரத்யாகதா இத்யுக்தே தஸ்ய ஞானம் பரிபூர்ணம் ஜாதம் இத்யோகுலார்த்தா இதப்பரம் ந பிரத்யாகதா பிதரம் பிரஷ்டும் தாவத் பரியந்தம் பிதரம் வருணம் பிதரம் உபசசார ததப்பரம் பிரஷ்னைவ நாஸ்தி தரி எதப்பரம் பிரஷ்னோ நாஸ்தி தத்ர பரிசமாப்தி இது ஞாதவியம் தேன அவகதம் இத்யர்த்தா கிம் அவகதம் அந்தே ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதி தரி ஆனந்தோ பிரம்மா இது அவகதம் இத்யர்த்தா ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதி இத்யத்ர ஆனந்தஸ்ய ஜெகஜன்மாதி லக்ஷணம் பரிவசி லக்ஷணம் பரிவசிதி தரி ஆனந்தங்கிற பதார்த்தம் அதுதான் பிரம்மம் தெரியறது இல்லையா தஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தஸ்ய இதம் லக்ஷணம் இது இதானி அஸ்மாபி அவகந்தவியம் தைத்திரியம் படித்துவா ஆனந்தஸ்ய ஆனந்தஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தே லட்சிய சமன்வய லட்சண சமன்வய கர்த்தவியாக அப்படித்தானே தெரிஞ்சுக்கணும் ஆனந்தஸ்ய ஜெகஜன்மாதி லட்சணம் பரியவசியதி சரி அப்போ அப்படியே நிர்ணய ஜாதா இதானி நிர்ணய ஜாதா கலு இத பிறம் கிமர்த்தம் ஜிக்ஞாசா இத்தியுக்தே இன்னொரு உபனிஷத்தில் பார்த்தா வேற விதமா இருக்கு சதேவ சோம்யேதம் ஆசீத் இத்தியுக்துவா ததா ஜகதா உற்பத்தி உற்பத்தியாதிகம் ஸ்ராவயதி சாந்தோக்கியோபனிஷத் சதேவ சோம்யேதம் அக்ர ஆசீத் இதம் சர்வம் ஜகத் உற்பத்தே பூர்வம் சத்ரூபேண ஸ்திதம் சத்து நேரோன்னு சொல்றா ததா இதம் சர்வம் சத்பதார்த்தாத் தஸ்மாத் சத்பதார்த்தாத் இதம் சர்வம் அஜாயதா இது ஸ்ராவயதி தத் தேஜோ சிருஜதா தது அன்னம் அசிருஜத ஆபா சர்வம் அக்ரே அக்ரே சிருஷ்டி ஸ்ராவயதி சத்காரியவாதம் இல்ல அது சத்துன்னு பிரம்மத்தை சொல்றது பிரம்மத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது சத்து இந்த ஆனந்தமும் அப்படிதான் சச்சிதானந்தம் பிரம்மா தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் ஆனா கேள்வி வரும்பொழுது இப்படிதான் கேள்வி வரணும் நமக்கு சித்தாந்தம் இப்ப எடுக்க வேண்டாம் பூர்வபக்ஷி பிரச்சதி உபனிஷத்துல பல வார்த்தைகள் இருக்கு ஒரு இடத்துல ஆனந்தோ பிரம்மேதி கஜானான்னு இருக்கு சரி ஆனந்தே ஜெகஜன்மாதி காரணத்து ரூப லக்ஷணஸ்ய சமன்வய கர்த்தவியான்னு தெரியறது இன்னொரு இடத்துல சத்துன்னு வார்த்தை இருக்கு சதேவ சத் ஏவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் இத்தியுக்துவா சதா ஜன்மாதி காரணத்துவம் ததா சாந்தோக்கிய உபனிஷதி அவகம்யதே
4: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம இதி ஞானமேவ அபரிச்சின்னம் ஜெகத் காரணம் பிரம்மேத்தி ஏகத்ர விஜ்ஞானதே
3: அத்ராபி ஏகத்ர அத்ரைவ தைத்திரியேவ உபக்ரமம் பஷ்யாமஸ்சே ஞானம் பிரம்மா இருக்கு இப்ப அது சத்திய ரூபமா ஞான ரூபமா சத்திய ரூபே பிரம்மணி லக்ஷண சமன்வய கர்த்தவியா ஞான ரூபே பிரம்மணி கர்ம கர்த்தவியா சத்ரூபே கர்த்தவியா இது லட்சியம் என்ன லட்சிதாவச்சேதகமே தெரிஞ்சுக்க தெரிய முடியல ஞான ரூபே பிரம்மணி இத்தியோகம் ஆயாதம் தரி லக்ஷணம் இதானிம் குத்திர யோஜனீயம் இது வயம் ந அவகச்சாம தஸ்மாத் லக்ஷணோக்தி அர்த்தா லக்ஷணம் ந சம்பவதி இத்தேவ அது ஒண்ணு அது ஒண்ணு தது ஏதே தர்மாக சூத்திரகாரைஹி உக்தாக தர்மாக பிரபஞ்சஸ்ய தர்மாக தத் கதம் பிரம்மணோ லக்ஷணம் சம்பவதி இத்தேக ஆசங்கா
4: தத்ராபி லக்ஷேபி லக்ஷிதாவச்சேதகம்
3: கிம் இதி ஞாதும் ந சக்யதே இது இதானிம் ஞானம் ஞான விசிஷ்டே பிரம்மணி ஞானஸ்வரூப ஞானத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா ஆனந்தத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா சத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா அது வேற வேற பிரம்மமா ஒரே பதார்த்தமா இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு இடம் இருக்கு அபரத்ர இன்னொரு இடத்துல சச்சிவ ஏவ கேவலா சிவபரமாத்மா பிரபஞ்சஸ்ய காரணம் அப்படியும் இருக்கு பிரபஞ்சத்துக்கு காரணமாக சகல பூர்வபாவி எல்லோத்துக்கும் எல்லா பதார்த்தங்களுக்கும் உற்பத்தியமானாம் சர்வேஷாம் பதார்த்தானாம் காரணத்வேன இதம் விஞ்ஞாயதே இப்ப நமக்கு முதல் வரக்கூடிய சந்தேகம் என்ன ஆனந்தம் பிரம்மான்னு ஒரு இடத்துல இருக்கு ஆனந்த ஆத்மகம்னு இருக்கு ஞானாத்மகம்னு உபக்ரமத்துல இருக்கு சதாத்மகம்னு இன்னொரு இடத்துல இருக்கு இப்படி பலவிதமா தெரியும் பொழுது ஏதே ஏதானி ஏதே பின்ன பின்ன பிரம்ம பதார்த்தாகவா அதுவா ஏகமேவ பிரம்மவா எதி ஆனந்தாதீனாம் பிரம்மத்துவ ஆனந்த ஏவ பிரம்மா இத்துக்கே ஆனந்த அபேட்சையா அந்நத் பிரம்மா நாம கிமபி நாஸ்தி இத்தபி சிந்தையிதும் சக்கியது ஆனந்த சப்தஸ்ய அர்த்தா லோகே பிரசித்தா அதுதான் பிரபஞ்சஸ்ய காரணம் இது இது இது தத்ரீத்யா வாக்கியார்த்தம் ஸ்வீகுர்மச்சேத் கிம் பிரதீயதே பிரம்மா இது அந்நத் கிம்பி நான் அன்வேஷ்டவியம் ஆனந்த ஆனந்த ஏவ பிரம்ம ஆனந்தம் தான் தெரியும் எனக்கு இது ஆனந்தம் நமக்கு பழக்கணும் ஆனந்த ஏவ பிரம்மா ஆனந்த ஆதீனாம் பிரம்மத்துவம் ஆனந்தோ பிரம்மா, ஞானம் பிரம்மா, சத் பிரம்மா, ஏதேஷாம் சர்வேஷாம் பிரம்மத்வே தரிஹி அநேகானி பிரம்மாணி ஆகதானி. தேஷாம் ஜகத்காரணத்துவம் இதா உச்சதே தரிஹி விகல்போவா சமுச்சயோவா. விகல்பா, விகல்பம் என்ன எப்படி, விகல்போவா சமுச்சயோவா, ஆனந்தோவா பிரம்மா அதுவா ஞானம் வா பிரம்மா இத்தியவம் சாத் அதுவா சர்வம் சமுச்சித்திய ஜகத்காரணம் இத்திவா சாத் அனிதா ஆனந்தோ ஜெகத்காரணம் இது சாத். இப்போ பிரம்மம் சொல்றதே தேவையில்லை, ஆனந்தோ ஜெகத்காரணம் அதுவா ஜானம் ஜெகத்காரணம். லோகத்தில் பிரசித்தமான ஒரு பதார்த்தம் தானே ஞானம், அப்பிரசித்தமான ஏதோ ஒரு ஞானத்தை பற்றி சொல்றதுன்னு சொன்னால் அது புரிஞ்சுக்கவும் முடியாது. சரி, ஞானம் சொன்னால் என்ன, லோகத்தில் ஞானம், ஞானம்னா என்ன அறிவுன்னு அர்த்தம், அறிவு தெரியறது இல்லையா, அது தெரியாத விஷயமா, தெரியும். அறிவுன்னா என்ன தெரியும், ஆனந்தம்னா என்ன தெரியும், அதுதான் பிரம்மம்னு சொல்றது, ஸ்ருதி சொல்றது. தரிஹி பிரத்யேகம் தேஷாம் பிரம்மத்துவம் இது வக்தவியம் இத்தியோ வக்தவியம். தரிஹி ஜகத்காரணத்தை விகல்பா, இதோ இது இதம் வா ஜகத்காரணம், தத்வா ஜகத்காரணம், ஏதத் வா ஜகத்காரணம் இது ஸ்வீகர்த்தவியம் சாத். தானி கிம் பவதி விகல்பே ஸ்ருதி இல்ல ஸ்ருதஹானி, ஸ்ருதஹானி இத்தியாதி தோஷாக பவந்தி. ஸ்ருதஸ்ய ஹானி விகல்ப பக்ஷே எப்படி,
4: சத்யம் ஞானம் அனந்தம்
3: ஆனந்தஸ்ய பிரம்மத்வம் இது பவான் ஸ்வீகரோதி. ஆனந்தோ அஹம் சிந்தையாமிமாணியம் கர்மணி விகல்போ பவதி வஸ்துனி விகல்பஹ உச்சதே சேத் அப்ராமாண்யம் பவதி. கர்மணி விகல்பஸ்வீகாரே அப்ராமாண்யம் ந பவதி. வஸ்துனி விகல்பா யோகான்னு சொல்லுவா, அது என்ன தெரியுமா, வஸ்துனி விகல்பா யோகா இத்துக்கே விகல்பஹ வக்தும் ந சக்யதே கர்த்தும் ந சக்யதே. இப்போ இது புரதஹ புஸ்தகம் அஸ்தி, இதம் ஏகஸ்மின் பக்ஷே புஸ்தகம் பக்ஷாந்தரே கடஹ இது சம்பவதி வா, கடஹ இது பிரம இது சாத். புஸ்தகம் இத்தியபி நிச்சய கடக இப்ப நிச்சய நிச்சய பிரமாத்மக சார் பிரமாத்மக நிச்சய சம்பவதி வா, புதா வஸ்து அவ்வளோதான், இது ஒரு வஸ்து, இது புஸ்தக ரூபம்னா புஸ்தகம் அவ்வளோதான், வேற விதமாக இருக்க முடியாது. தது அவிருத்தாக தர்மாக கேச்சன பவந்து அசமானாதிகரணா தர்மாஸ்து கல்பனீயாக விகல்போ நபதி கடத்துவாதினா விகல்ப கர்த்தும் சக்கியதே வா புஸ்தகஸ்ய ந சக்கியதே. இத்துக்கே ததபி சம்யக் இதமபி சம்யக் இது ந சக்கியதே. வஸ்துனி விகல்பாயோகா இது சாஸ்திரகாராக லிகந்தி. தத்கிமர்த்தம் விசிஷ்ய லிகந்தி இத்துக்கே விகல்ப குத்திர சம்பவதி இது சேத் கர்மணி விகல்ப சம்பவம். ஒரு கர்ம சம்பந்தம் இருக்கு, கிரியா சம்பந்தம் இருக்குன்னா அதை வச்சுட்டு விகல்பம் சொல்லலாம். நம்ம அனுஷ்டானங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அனுஷ்டானங்கள் பார்த்தால் எத்தனையோ விகல்பங்கள் இருக்கும், இப்படி பண்ணலாம் இப்படி, அது முடியாதுன்னா இப்படி கூட பண்ணலாம். அது முக்கிய பட்சம் அவாந்தர பட்சமாக சில விகல்பங்கள் இருக்கும், முக்கிய பட்சமும் அவாந்தர பட்சமாக இருக்குன்னா இது இதுதான் பண்ணணும்னு இருக்கு, அது பண்ண முடியாதுன்னா இது, அது முடியாதுன்னா இது, இந்த மாதிரி இருந்தால் அது அது ஒரு விதமான விகல்பம். இன்னொன்று சமவிகல்பம், சமவிகல்பம்னா இதம்மா இதம்மா தவ இச்சா ஏவம் கர்மணி பவதி. கர்மணி இத்துக்கே வைதிகே கர்மணி இத்தியவதான். நகராத் நகராந்தரம் கந்தவியம் சேத் அனேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே தேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே மார்க்கையோர் விகல்பா இதம் சர்வம் கதம் ஆகதம் இதம் பிராமாணிகம் கலு துவயமபி சம்யக் அனேனாபி மார்க்கேண கந்தும் சக்கியதே தேனாபி சக்கியதே இது துவயம் சம்யக். குதா சம்யக் இத்துக்தே கிரியான்வயோ வர்த்ததே கமனக்ரியா துவாரா அன்வய கமனக்ரியாயாம் அயமபி மார்க்கஹ சஹகாரி பவதி அயமபி மார்க்க சஹகாரி பவதி தஸ்மாத் உபயத்ராபி மார்க்கத்வம் சம்பவதி. வியாகரணசாஸ்திரே சாது சப்தானாம் விகல்போ பவதி சுத்ருத்வய உபாஸ்யஹ இதபி சம்யக் சுத்ருய உபாஸ்யஹ இதபி சம்யக். தத் கதம் விகல்பஹ பவதி இத்துக்தே சப்த பிரயோகத்வாரா, பிரயோகஹ இது கிரியா கலு, சுத்தி உபாசியா இத்தி துவயா வக்தும் சக்கியதே சுத்தி உபாசியா இத்தி வக்தும் சக்கியதே திதம் ரூபம் துயம் ரூபம் பிரயோகத்வாரா விகல்பா. ஏதோ ஒரு கிரியையே ஆசிரயிச்சுட்டு நீ வேணா விகல்பம்னு சொல்லலாம், ஒரு வஸ்துவை வச்சுட்டு விகல்பம் சொல்ல முடியுமா, இது புஸ்தகமாக கூட புஸ்தகம் சொல்றதும் சத்தியம் கடகா இத்தி சத்தியம் இது பவதி வா ந சக்கியதே. தது இதம் ஜாதம் இதானியம் ஆனந்த ஜெகத்காரணம் ததபி சம்யக் ஞானம் ஜெகத்காரணம் ததபி சம்யக் இது கதம் தது ந சம்பவதி. நம்பவதி எத்தி உச்சியதே தரி துவயா ஏக ஏவ மார்க்க ஆனந்தா ஜெகத்காரணம் இத்தேவ சமயக ஞானம் ஜெகத்காரணம் இது வதி வாக்கியம் தது அப்பிரமாணம் தது கிமோ ஸ்துத்யர்த்தம் உத்தம் இது வக்தவியம். அப்பிரமாணம் இத்தியே வேதவாக்கியானாம் அப்பிராமணியம் மாஸ்து இது கிருத்வா, அது ஒரு ஸ்துதி பண்ணுறதுக்கு போகிற போக்கில் அப்படியே சொல்லியிருக்க அவ்வளோதான், அது தாத்பரியம் கிடையாது. இதமே உத்தம் அப்பிராமணிக்கு ஸ்ருதா அந்யாதி தோஷ பிரசங்க வஸ்துனி விகல்பா உச்சதே சேத் ஸ்ருதா அந்யாதி தோஷாக ஸ்யுஹ் அத்தரி தது வாரணாய கிங் கர்த்தவியம் அத்வேதா சம்பவதி ஸ்ருதா அந்யாதி தோஷ பிரசங்க விகல்பே அவ்யவஸ்தா ச இதமபி பவதி அவ்யவஸ்தா. அவ்யவஸ்தா இத்யுக்தே த்வேதா வக்தும் சக்யதே. ஏகா தோ அவ்யவஸ்தா இதானிமேவ ஜாதா கிம் விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா கிம் ஆனந்தோ பிரம்மேதி விஜானாதி வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஆனந்தஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா அதுவா இது வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஜ்ஞானஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா இத்யத்ர விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா யதேச்சம் ஸ்வீக்ரியதாம் இத்யுக்தே அவ்யவஸ்தா அவ்யவஸ்தா பவதி அவ்யவஸ்தா இயமேவ வக்தவ்யா. ஏதத் பரிஹாராய கிங் கர்த்தவ்யம் இத்யுக்தே இதானிம் ஸ்ருதஹானிம் அபி பரிஹராமஹ அவ்யவஸ்தாஞ்ச பரிஹராமஹ கதம் இத்யுக்தே வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரியதாம் வ்யவஸ்தித விகல்பேபி அக்ரே பங்க்திராயாதி கலு
4: வ்யவஸ்தித விகல்பேபி ப்ரஹ்மா
3: ததர்த்தம் பூர்வபக்ஷீ வததி வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ. பூர்வபக்ஷீ இது மத்தியே சங்கா மத்தியே சிந்தா க்ரியதே வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்மஹ இது. அது என்ன தெரியுமா? வ்யவஸ்தித விகல்பம்னா கர்மாவிலேயே கர்ம பத்ததியிலே இருக்கு. இதானியம் இதம் இதம் வர்த்ததே கலு அஸ்மாகம் ஸ்மார்த்த பிரயோக கர்மஸ்வபி சூத்ராநுசாரேண வ்யவஸ்தித விகல்பாக பவந்தி. ஆஸ்விலாயனஸ்ய ஏவம் ஆபஸ்தம்பஸ்ய ஏவம் ஏகமேவ கர்ம ததபி சம்பிராமணிக இதமபி பிராமணிகம் தானே சொல்றது. தரி விகல்ப கலு உபநயனம் கதம் கர்த்தவியம் இத்துக்கே ஆஸ்விலாயனஸ்ய இத்தம் ஆபஸ்தம்பஸ்ய இத்தம் இத்துக்கே அதுவா யசோமயாக கதம் கர்த்தவியா சர்வத்திர பவதி தஸ்ய தஸ்ய சூத்திரஸ்ய தத்தத் சூத்திரானுசாரேண இது ஏகஸ்மின் கர்மணி த்வேதா பிரயோக சம்பவதி த்வயமபி பிராமாணிகம் தது உபயத்ராபி பிராமாண்யபங்கோ நாஸ்தி ஸ்ருதஹானிஹி நாஸ்தி பரந்து கதம் ஸ்ருதஹானி பரிஹிருதா வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகிருத்ய வ்யவஸ்தா தஸ்ய ஏவம் அஸ்ய ஏவம் ஏவம் யத் லோகவியவஹாரே வா பவது சாஸ்திரவியவஹாரே வைதிகே வா லௌகிகே வா யத்ர குத்ராபி ஏவம் வ்யவஸ்தா யதி வ்யவஸ்தா சம்பவதி தரி உபயம் பிராமாணிகம் இது நிரூபயிதும் சக்யதே. வ்யவஸ்தித விகல்பா இது வியவஹாரம் அஸ்ய இது சர்வம் அவகந்தவியம் கேவலம் வேதாந்த பாடா இத்தேவ ந அநேகே சாஸ்திர விஷயாக அவகந்தும் சக்யந்தே பிரசங்கா. வ்யவஸ்தித விகல்பா ஆஶ்ரயணே வியாகரணேபி ஆகச்சதி வியாகரணேபி கதாச்சித் குத்ர வ்யவஸ்தித விகல்பா அஸ்தி பஹு வர்த்ததே இதானிம் ஜடிதி கிம் வக்தவ்யம் ந ஸ்மிருதம் பஹு வக்தும் சக்யதே. வ்யவஸ்தித விகல்பாஹ பவந்தி தரி வ்யவஸ்தித விகல்பாஶ்ரயணே கிம் பவதி இத்யுக்தே அப்பிரமாண்யம் நாஸ்தி இல்ல த்வயமபி பிராமாணிகம் த்வயமபி பிராமாணிகம் இது பிரகிருதே கதம் வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரயணியா
4: தத்வாக்யானசாரேண தஸ்யாபி காரணத்வம்
3: வ்யவஸ்தித விகல்பேபி ப்ரஹ்மானேகத்வ பிரசங்கஹ கேசில அந்த தோஷம் வந்து முடியாது. வ்யவஸ்தித விகல்பம்னா எப்படின்னா சிருஷ்டயஹ பிரதிகல்பம் வித்யந்தே கிள தரி அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் அந்யஸ்மின் கல்பே ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் ஏவம் ரீத்யா வ்யவஸ்தித விகல்பஹ தரி ஞானம் பிரம்ம ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் இது பிரதிபாதகம் எத் வாக்கியம் தஸ்ய தஸ்ய பிராமாண்யம் அஸ்தி கதாச்சித் ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் பவத்யேவ கலு கா தோஷா உச்சதம்
4: கல்பாந்தரம் பிரத்யேவ தஸ்ய காரணத்வம் அஸ்தி எதத் கல்பம்
3: அஸ்து ஜகத காரணம் இத்யவ குரு ஸ்ருத்யா உக்தம். கல்பாந்தரத்தில் ஒரு ஜெகத் வருது இல்லையா அந்த ஜெகத்துக்கு அந்த பிரம்மன் காரணம் தானே. சரியா போச்சு. அதுவே ஆனந்தாதீனாம் பிரம்மத்வே விகல்போவா சமுச்சயோவான்னு சமுச்சய பட்சம் கேட்டிருக்காரு. சமுச்சய பட்சம் அப்புறம் வரும் விகல்ப பட்சம் இப்போ விசாரிச்சுருக்கோம். இதானி கதஞ்சித் யோஜயிதும் சக்கியதே கலு ரீதி அவகதா தரி பின்ன பின்ன கல்ப கல்பபேதேன வ்யவஸ்தா அயம் வ்யவஸ்தித விகல்பா அஸ்மின் கல்பே இதமேவ பிரம்ம ஜெகத்காரணம் தஸ்மின் கல்பே ததேவ பிரம்ம ஜெகத்காரணம் இப்படி ஒரு வ்யவஸ்தை இருக்கு. ஆனால் இதில் ஒரு ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும். அத்தாபி கஷ்டித் விநிகமனா விரகஸ்து அஸ்தி கிம் பிரம்மா கஸ்மின் கல்பே ஜெகத்காரணம் இது ஸ்ருதி வததி இது தான் நிர்ணாயகம் நாஸ்தி தது அஸ்மாகம் விசார விஷயம் மாபூத் இது தத் ததேவ சமாதானம் வக்தும் சக்யதே. ந ஜ்ஞாயதே வயம் வயம் ந ஜானிமா அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜெகத்காரணம் வா கஸ்மின் கல்பே கீழ்ஜன் பிரம்ம ஜெகத்காரணம் இது எதுபி நிர்ணயதும் ந சக்யதே. அந்த ஒரு வினிகமனாகிரகம் இருக்காங்க. இருக்கட்டும், அது நமக்கு நம்மளுடைய விஷயம் இல்லை. ஏதோ ஒரு பிரம்மம் இருக்கட்டும். ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் இது எத் கதிதம் தத் சமயம் கலு தத்ர விரோதம் நாஸ்தி தரி ஸ்ருதே பிராமணியம் ரட்சிதம் ஏவம் கிரியதாம் இது. தரி கிங் கிருதம் இதானிம் கர்மணி யதா அஸ்மாபிஹி ஆனியதே தத்வதேவ ஆனிதம் ஜகத் சர்ஜன ரூப வியாபாரம் ஆதாய விகல்பகிருதா. ஜகத் சர்ஜன ரூபோ யோ வியாபார தே வியாபார பித்தியந்தே யதா நகராந்தர கமனம் இது கமன கிரியா பித்தியதே யுகபத் நசக்கியதே. நகராந்தரம் பிரதி யுகபத் தேனாபி மார்கேண அனேனாபி மார்கேண கந்தும் சக்கியதே வா. भिन्नभिन्नकाले गन्तुं शक्नोति. एक एव पुरुषः भिन्नभिन्नकाले गन्तुं शक्नोति. तर्हि क्रिययोः भिन्न क्रियायाः आवृत्तिः सम्भवति. क्रियायाः आवर्त्यमानत्वमादाय अत एव वस्तुनि विकल्पः. तादृशक्रिया आविष्टतया वस्तुनि विकल्पः सम्पादयितुं शक्यते. इदमेव वस्तुनि स्वरूपेण विकल्पायोगेऽपि किञ्चित् क्रियाविष्टतया विकल्पः सम्पादयितुं शक्यते. शास्त्रद्वयस्य प्रामाण्यं सम्पादयितुं शक्यते. சுத்திபாஸ்யா இத்தாபி தசைவ ஏகவாரம் ஏகரீத்தியாய உச்சாரணம் கர்த்தும் சக்கியதே. பரந்து உச்சாரணம் புன புனஹ ஆவர்த்ததே கலு தயா அத்ய ஏவம் உச்சதாம் ஸ்வஹ அன்யதா உச்சதாம் ததபி ப்ராமாணிகம் இதமபி ப்ராமாணிகம் இது கர்த்தும் சக்கியதே. தரி உச்சாரண ரூப உச்சாரணம் எத்யோபி எத்கிஞ்சித் கிரியாவிஷ்ட கிரியாவிஷ்ட வேஷேன கிரியாவிஷ்டதயா வஸ்துனி விகல்பஹ சம்பாதயதும் சக்கியதே. குதஹ கிரியாயாஹ ஆவர்த்தியமானத்வாத் ததாதாய ததுபய பிரதிபாதக வாக்கியசியாபி பிராமாண்யம் சம்பாதயதும் சக்கியதேதி யதாதிருஷ்டம். அந்த வழியில் இது கொண்டு வர்றது. தரி கிம் பவதி கஸ்மிஷ்சித் கல்பே ஜகத் சர்ஜன ரூப கிரியா ஆனந்த ரூப பிரம்மணஹ காரியம். அந்யஸ்மின் கல்பே ஜகத் சர்ஜன ரூப கிரியா சா கிரியா பித்யதே தத் ஞானாத்மக பிரம்மணஹ காரியம் இத்யேவம் தத் சர்வ பிரதிபாதக வாக்கியானாம் பிராமாண்யம் சமர்த்தயிதும் சக்யதே. परंतु इदानीं अन्यः कश्चित् दोषः आगतः. ब्रह्मानेकत्व प्रसंगः अनेकं ब्रह्म ब्रह्म एकं എന്ന് சொல்ல முடியாது. இப்போ ஞானாத்மகம் ब्रह्म வேற ஆனந்தாத்மகம் ब्रह्म வேற. तदस्तु अस्तु अनेकं ब्रह्म भवतु तेन किम् इष्टापत्ति इति वक्तुं शक्यते वा? न. एकमेव अद्वितीयम् इत्यादि श्रुतिकोपः. श्रुतिकोपः श्रुतकारः प्रयोगमेव इति श्रुतिकोपः. श्रुति कुप्यति ते अप्रामाण्यं भवति इत्यर्थः. ஆனந்தாத்மகம் அந்நியாதீனா கிமர்த்தம் தேன அன்யன் பாடையும் சக்கியதே தேன இதமே பாடையும் சக்கியதே தேன விஷய ஜாயத்தை சதவி யுகபத் யுக சர்வம் பாடையும் சக்கியதே கலு தரி அன்யதன்யத் பாடையும் அன்யே அன்யே அபேட்சந்தே யுகபத் சர்வம் கர்த்தும் ஏகா அசமர்த்தா தரி சர்வசக்தி நாஸ்தி இத்யர்த்தா. சர்வஜ்ஞத்வம் நாஸ்தி சர்வசக்தி நாஸ்தி. தானியம் கிரியாயாக விபாக கிரியதே அஸ்மாபி லோக விவகாரம் ஏவமேவ பிரவர்த்ததே தத்வதேவ பிரம்மணோபி இத்யுக்தே ந ஏகஸ்யாபி பிரம்மணஹ சர்வசக்தித்வம் ந ஏகஸ்யாபி ப்ரஹ்மணா சர்வஜ்ஞத்வம் இது பவிஷ்யதி. தஸ்மாத் ஸ்ருதௌ யாதிஷம் ப்ரஹ்ம தத்துவம் உச்யதே தத் ந த்வயா நிரூபிதம் ந நைவ நிரூபிதம் ஸ்யாத் அபி ச அநேகத்வாபத்தி சாது இதானிம் அபி திஷ்டதி அநேகத்வம். தரி ப்ரஹ்மண ஏகத்வ ப்ரதிபாதக ஸ்ருதி விரோதஹ ஸ்யாத் ஏதே தோஷாஹ தத்ர சம்பவந்தி. சமாப்யதே. சமுச்சய பக்ஷே சமுச்சய பக்ஷே இது அக்ரே ஆரம்பியதே ஸ்வஹ பக்ஷே.
5: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் மனிஷ பஞ்சகம் பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ அவதேஷ் சைத்தன்யஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: பகவத் பக்தஜன் மனிஷா பஞ்சகம் சப் எக் சாத் உச்சாரன் கரேங்கே.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: நொட்டுஸ்வரம் சங்கரவர ரூபகத்தாள, வெஸ்டர்ன் மேஜர் ஸ்கேல், க்ளோஸ் டு சங்கராபர்ணராக, கம்போசர் முத்துசுவாமி தீட்சிதர்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: வேத பாடாக யஜுர்வேத சம பாடாக
2: ஓம் ஷேத்வாத்வோர்ஜே ஊர்ஜேத்வாத்வா வாயவஹ வாயவஸ்தா ஸ்தோபாயவஹ உபாயவஸ்தா உபாயவ இத்யுபா ஆயவஹ ஸ்ததேவஹ தேவோவஹ வஸ்ஸவிதா ஸவிதா ப்ரா ப்ரார்ப்பயது அர்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய ஸ்ரேஷ்டதமாய கர்மணே ஸ்ரேஷ்டதமாயேதி ஸ்ரேஷ்டதமாய கர்மணா ஆப்யாயத்வம் யாயத்வமக்னியாஹ அக்னியா தேவ பாகம் தேவ பாகம் ஊர்ஜஸ்வதீ தேவ பாகமிதி தேவ பாகம் ஊர்ஜஸ்வதீ பயஸ்வதீ பயஸ்

ஆஸ்கந்தமர்ஷத்யஹி பந்தாம் விசர்பதி கத்யஸ்ய விஷ்டாஹ் கத்யக்ஷராணி கதிஹோமாஸஹ் கதிதா சமித்தஹ யஜ்ஞஸ்ய த்வா விததா வ்ருச்சமத்ர கதிஹோதார ருதுஷோ யாஜந்தி ஷலஸ்ய விஷ்டாஹ் சதமக்ஷராண்யஷீதிர்ஹோமாஸ் சமிதோஹ திஸ்ரஹ யஜ்ஞஸ்யாதே விததா ப்ரப்ராவீமி சப்தஹோதார ருதுஷோ யாஜந்தி கோ அஸ்ய வேத புவனஸ்ய நாபிங்கோத்யாவா பிருத்திவீ அந்தரிக்ஷம் கஸ்

அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குருமாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி. ஹர நமஃ.

ஷ்டாஸ்தீதோர்ஜாதி பர்த்தஸ்மேதி தூர்ஜமே பசூன் புனரவரந்தே போதா மே அத்தியவச்சோயேதி போதத்வதீபியாபதிஷ்டதே தஸ்மாத் பிரஜாஸ்யுத்வா புனஃ ப்ரபுத்யந்தே த்வாப்யாமுபதிஷ்டதே த்விபாத்யஜமானஃ ப்ரதிஷ்டித்யை அபேததீதரிசதர்பதாதா இத்யாஹ யமதேவத்யோ வா அயம் லோகோ யஸ்மாந்யமோ முஷ்யலோகஸ்யாதிபத்யமானஸ யமதேவத்ய

ஸ்கந்தமனோவசோநாமித்யேந்த்ரியாகாரவத்யமுபதிஷ்டத இந்திரியேனைவாத்மானம் சமர்த்தயதி த்ருஷ்டவோபரிஷ்டாத் போதோ வை வீர்யம் த்ருஷ்டவோஜஸ்யேவ வீர்யே ப்ரதிதிஷ்டதி காரவத்யோக்ரசீயதே பிரதிஷ்டேவா பிரதிஷ்டாச்சோக்கி

ீரவத்தமோவேர்வைவனஸ்பீனாஸ்தீரவத்தமோன்னம்ஸ்மிம்மீதே சப்த புனர்

ஊர்ஜமேவரந்தேஷ்யூரைதவியைஷாவாஸ்மேயோர்மத்னயதிமோரைதவிய ஆஹாஸ்ய

0: Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Maheshwaran Nambodiri.
2: Janma Adi Yasya Samudayasya Samudayasya Adi Enna Bahurihi Tadguna Samvijnano Bahurihi Adha Vakyarthana Tadguna Samvijnano Bahurihi സർവാദീനി സർവനാമാനി ഇത്യത്ര സർവശബ്ദസ്യാപി സർവനാമത്വം അപേക്ഷിതേ ഖലു അതുതന്നെ സർവാദി തദ്ഗുണ സംവിജ്ഞാന വിപരീതം ചൊല്ലുന്നത് ജന്മനോപി ഗ്രഹണം അപേക്ഷിതേ ജന്മനാ സഹ അന്യേഷാമപി ഗ്രഹണം അപേക്ഷിതേ സർവാദിഗണേ പഠിതാഹ യേ ശബ്ദാ തേഷാം സർവേഷാം സർവനാമ സംജ്ഞാ അപേക്ഷിതേ സർവശബ്ദസ്യാപി അപേക്ഷിതേ ഖലു സർവശബ്ദത്തെ തവർത്ത് മറ്റ ശബ്ദങ്ങൾക്ക് മറ്റുമാ ഇല്ല തർഹി സർവഹ സർവശബ്ദഹ ആദിഹി യസ്യ ഇത്യുക്തേ சர்வாதி கண அந்த சர்வசப்தமானது எதுக்கு ஆதி அந்த கணத்தில் இருக்கிற முதல் சப்தம் தானே அர்த்தம் அந்த ஒரு கணம் காமிச்சிருக்கார் பாணினி பாணினி காமிக்கல கணபாடம் பஷாதாகதா கணபாடம் கணபாடே யஹ ஆத்ய சப்தா சஹ ஆதிஹி வர்த்ததே அன்யேஷாம் சர்வ விஸ்வ உப உபயதர இத்யாதி சப்தானாம் ஜன் சர்வசப்தா ஆதோ வர்த்ததே தத்வத் இங்க வந்த ஜன்மாதி பஞ்சக கிரஹிதம் வர்த்ததே ஒரு பஞ்சசமுதா பஞ்சபதார்த்தானாம் சமுதாய தஸ்மின் சமுதாயே ஆதோ கிம் வர்த்ததே ஜென்ம இது கிருத்வா ஜென்ம ஆதி யஸ்ய ஜென்மாதி கடித சமுதாயஸ்ய ஜென்மாதி கடித பஞ்சபதார்த்த சமுதாயஸ்ய பஞ்சபதார்த்த சமுதாயஸ்ய ஜென்ம ஸ்திதி பங்கஹ இத்தேவம் விதஸ்ய பஞ்சபதார்த்த சமுதாயஸ்ய ஆதிஹி கஹ ஜென்ம கதே ஜென்மனஹாபி கிரஹணம் அத்ர லக்ஷண கடகதயா கிரஹணம் வர்த்ததே இது அஸ்தி தது உக்தம் அதன் நிஷ்டத்வேன தல்லக்ஷணத்வா சம்பவம் தாவத் பரிஹரதி யத்யபீதி அசம்பந்தா தர்ம தர்மி பாவ சம்பந்தா பாவ தர்ம தர்மி பாவோ ந பவதி ந து பிரம்மணி தஸ்மாத் கதம் இதம் பிரம்மணோ லக்ஷணம் பவதி இது பிரஷ்டுராசயஹ இது சமாதானஸ்ய ஆசயகஹ இது பஷ்சாத் பஷ்யாமி ஜஜன்மாதிக்கணம் இமானி பூதானி ஜாயந்தே இத்யத்ர ஸ்ருத்யா உக்தம் இதி பவதா உக்தம் இதம் வாக்கியம் குத்ர அஸ்தி தைத்திரியோபனிஷதி பிருகுவல்யாம் வர்த்ததே பிருகுவல்லியில் இருக்கு சா பிதா புத்திரம் உபதிஷதி தபக்குரு இது லக்ஷணம் உபதிஷதி இதம் தப ஆலோசனை இது தாத்து தபக்குரு இது ஆலோசனம் குரு இது அர்த்தம் அது ஆலோசனம் பண்றதுக்கு ஒரு லக்ஷணம் கொடுக்கணும் இல்லையா லக்ஷணம் கொடுத்துருக்காரு ஏதோ வாயுமானி பூதானி ஜாயம் தரி ஜெகதா ஜென்மாதிகம் யஸ்மாத் பவதி ததேவ பிரம்மா இது இதுக்கப்புறம் துவையா இவ ஆலோசனையம் இது ஆலோசனார்த்தம் சக பிரேஷித ஆலோசனம் கிருத்வா புன ஆகத அன்னம் பிரம்மேதி வியஜானா புன ஆலோசனம் குரு பிரேஷித புன ஆகத பிராணோ பிரம்மேதி வியஜானா திருப்பி திருப்பி போய் கடைசியில் வர்ற வர்ற ஆனந்தோ பிரம்மேதி கடைசியில் வரவே இல்லை அவகதவான் சா அதுக்கப்புறம் மயா அவகதம் சமயகவான் வாய்த்து அனுவாதம் கருத்தும் ஆகத தெரிஞ்சதுக்கப்புறம் வரமாட்டான் பெரிய வரைக்கும் தான் வருவான் தெரி கடைசியில கடைசிதான் இருக்கு இது இருக்கு ஆனந்தோ பிரம்மேதி வியஜானான்னு இருக்கு ஆனந்தா தேவகல்லி மாணி பூதானி ஜாயந்தே இது ஒரு ஆனந்தம்னு ஏதோ ஒன்று சொல்றா இல்லையா தத்து ஏதா ஜாத்தம் ததப்புறம் தஸ்ய ஆனந்தம் ஆனந்த ஏவ கிஞ்சானந்தோ பிரம்மேதி வியஜானாதித்யத்ர ஆனந்தஸ்ய ஜெகஞ்சன்மாதிகார லக்ஷணம் பரிவசிதி சஹா எது ஞாத்வா ததப்பரம் ந பிரத்யாகதா இத்தியுக்தே தஸ்ய ஞானம் பரிபூர்ணம் ஜாதம் இத்தியோகுலார்த்தா இதப்பரம் ந பிரத்யாகதா பிதரம் பிரஷ்டும் தாவத் பரியந்தம் பிதரம் வருணம் பிதரம் உபசசார ததப்பரம் பிரஷ்னேவ நாஸ்தி தரி எதப்பரம் பிரஷ்னோ நாஸ்தி ததப்ப தத்ர பரிசமாப்தி இது ஞாதவியம் தேன அவகதம் இத்தியர்த்தா கிம் அவகதம் வந்தே ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதி தரி ஆனந்தோ பிரம்மா இது அவகதம் இத்தியர்த்தா ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாதி இத்யத்ர ஆனந்தஸ்ய ஜெகஜன்மாதி லக்ஷணம் பரிவசி லக்ஷணம் பரிவசிதி தரி ஆனந்தங்கிற பதார்த்தம் அதுதான் பிரம்மம் தெரியறது இல்லையா கஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தஸ்ய இதம் லக்ஷணம் இது இதானிம் அஸ்மாபிர் அவகந்தவ்யம் தைத்திரியம் பட்டித்வா ஆனந்தஸ்ய ஆனந்தஸ்ய இவ இதம் லக்ஷணம் ஆனந்தே லக்ஷ சமன்வய லக்ஷண சமன்வய கர்த்தவியம் அப்படித்தானே தெரிஞ்சுக்கணும் ஆனந்தஸ்ய ஜெகஜன்மாதி லக்ஷணம் பரியவசியதி சரி அப்போ அப்படியே ததி ததி ததை நிர்ணய ஜாத்தா இதானி நிர்ணய ஜாத்தா கலு இதப்புறம் கிமர்த்தம் ஜிக்ஞாசா இத்தியுக்தே இன்னொரு உபனிஷத்தில் பார்த்தா வேற விதமா இருக்கு சதேவ சோம்யேதம் ஆசீத் இத்யுக்துவா இத்யுக்துவா ததஹ ஜகதஹ உற்பத்தி உற்பத்தி ஆதிகம் ஸ்ராவயதி சாந்தோக்யோபனிஷத் சதேவ சோம்யேதம் அக்ர ஆசீத் இதம் சர்வம் ஜகத் உற்பத்தே பூர்வம் சத்ரூபேண ஸ்திதம் சத்து நேரோன்னு சொல்றா ததஹ இதம் சர்வம் சத்பதார்த்தாத் தஸ்மாத் சத்பதார்த்தாத் இதம் சர்வம் அஜாயத இது ஸ்ராவயதி தத் தேஜோ சிருஜத அது அன்னம் அசர்ஜத ஆபா சர்வம் அக்ரே அக்ரே சிருஷ்டியும் ஸ்ராவயதி சத்காரியவாதம் இல்ல அது சத்துன்னு பிரம்மத்தை சொல்றது பிரம்மத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது சத்துன்னு இந்த ஆனந்தமும் அப்படிதான் சச்சிதானந்தம் பிரம்மா தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் ஆனா கேள்வி வரும்பொழுது இப்படிதான் கேள்வி வரணும் நமக்கு சித்தாந்தம் இப்ப எடுக்க வேண்டாம் பூர்வபக்ஷி பிரச்சதி உபனிஷத்துல பல வார்த்தைகள் இருக்கு ஒரு இடத்துல ஆனந்தோ பிரம்மேதி கஜானு இருக்கு சரி ஆனந்த ஜெகஜன்மாதி காரணத்து ரூப லக்ஷணச சமன்வய கர்த்தவியம் தெரியறது இன்னொரு இடத்துல சத்துன்னு வார்த்தை இருக்கு சதேவ சத் ஏவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் இத்தியுக்துவா சதஹ ஜன்மாதி காரணத்துவம் ததஹ சாந்தோக்கிய உபனிஷதி அவகம்யதே
3: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம இது ஞானமேவ அபரிச்சின்னம் ஜெகக்காரணம் பிரம்மேத்தி ஏகத்ர விஞ்ஞானம்
2: அத்ராபி ஏகத்ர அத்ரைவ தைத்திரியேவ உபக்ரமம் பஷ்யாமஸ்சே ஞானம் பிரம்மான் இருக்கு இப்ப அது சத்திய ரூபமா ஞான ரூபமா சத்திய ரூபே பிரம்மணி லக்ஷண சமன்வய கர்த்தவியோவா ஞான ரூபே பிரம்மணி கர்ம கர்த்தவியோவா சத்ரூபே கர்த்தவியோவா இது லட்சியம் என்ன லட்சிதாவச்சேதகமே தெரிஞ்சுக்க தெரிய முடியல ஞான ரூபே பிரம்மணி இத்தியோகம் ஆயாதம் தரி லக்ஷணம் இதானிம் குத்திர யோஜனியம் இது வயம் ந அவகச்சாம தஸ்மாத் லக்ஷணோக்தி அர்த்தா லக்ஷணம் ந சம்பவதி இத்தியவ அது ஒண்ணு அது ஒண்ணு தது ஏதே தர்மாக சூத்திரகாரை உக்தாக தர்மாக பிரபஞ்சஸ்ய தர்மா தத்கதம் பிரம்மணோ லக்ஷணம் சம்பவதி இத்தேக ஆசங்கா ந ததமே ந சக்யதே இது இதானிம் ஞானம் ஞானவிசிஷ்டே பிரம்மணி ஞானஸ்வரூப ஞானத்துவவிசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா ஆனந்தத்துவ விசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா சத்துவவிசிஷ்டே பிரம்மணி சமன்வயோவா அது வேற வேற பிரம்மமா ஒரே பதார்த்தமா இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு இடம் இருக்கு அபரத்ர இன்னொரு இடத்துல சச்சிவ ஏவ கேவலா சிவபிரமாத்மா பிரபஞ்சஸ்ய காரணம் அப்படியும் இருக்கு பிரபஞ்சத்துக்கு காரணமாக சகல பூர்வபாவி எல்லோத்துக்கும் எல்லா பதார்த்தங்களுக்கும் உற்பத்தியமானாம் சர்வேஷாம் பதார்த்தானாம் காரணத்வேன இதம் விஞ்ஞாயதே
3: ஆனந்தாதீனாம் பிரம்மத்வே விகல்ப
2: இப்போ நமக்கு முதல் வரக்கூடிய சந்தேகம் என்ன ஆனந்தம் பிரம்மான்னு ஒரு இடத்துல இருக்கு ஆனந்தாத்மகம்னு இருக்கு ஞானாத்மகம்னு உபக்ரமத்துல இருக்கு சதாத்மகம்னு இன்னொரு இடத்துல இருக்கு இப்படி பல விதமா தெரியும் பொழுது ஏதே ஏதானி ஏதே பின்ன பின்ன பிரம்ம பதார்த்தாகவா அதுவா ஏகமேவ பிரம்மவா எதி ஆனந்தாதீனாம் பிரம்மத்து ஆனந்த ஏவ பிரம்மா இத்துக்தே ஆனந்த அபேட்சையா அந்நத் பிரம்மா நாம கிமபி நாஸ்தி இத்தியபி சிந்தையும் சக்கியதே ஆனந்த சப்தஸ்ய அர்த்தா லோகே பிரசித்தா அதுதான் பிரபஞ்சஸ்ய காரணம் இது இது இது தத்ரீத்யா வாக்கியார்த்தம் ஸ்வீகுர்மச்சேத் கிம் பிரதீயதே பிரம்மா இது அந்நிய கிம்பி நான் அன்வேஷ்டவியம் ஆனந்த ஆனந்த ஏவ பிரம்ம ஆனந்தம் தான் தெரியும் எனக்கு இது ஆனந்தம் உனக்கு பழக்கமா ஆனந்த ஏவ பிரம்மா ஆனந்த ஆதீனாம் பிரம்மத்துவம் ஆனந்தோ பிரம்மா, ஞானம் பிரம்மா, சத் பிரம்மா, ஏதேஷாம் சர்வேஷாம் பிரம்மத்வே தரிஹி அநேகானி பிரம்மாணி ஆகதானி தேஷாம் ஜெகத்காரணத்துவம் இதா உச்சதே தரிஹி விகல்போவா சமுச்சயோவா. விகல்பா, விகல்பம் எப்படி, விகல்போவா சமுச்சயோவா, ஆனந்தோவா பிரம்மா அதுவா ஞானம் வா பிரம்மா இத்தியவம் சாத் அதுவா சர்வம் சமுச்சித்திய ஜெகத்காரணம் இதுவா சாத் அனிதா ஆனந்தோ ஜெகத்காரணம் இது சாத். இப்போ பிரம்மம் சொல்றதே தேவையில்லை, ஆனந்தோ ஜெகத்காரணம் அதுவா ஞானம் ஜெகத்காரணம். லோகத்தில் பிரசித்தமான ஒரு பதார்த்தம் தானே அது ஞானம். அப்பிரசித்தமான ஏதோ ஒரு ஞானத்தை பற்றி சொல்றதுன்னு சொன்னால் அது புரிஞ்சிக்கவும் முடியாது. சரி, ஞானம் சொன்னால் என்ன, லோகத்தில் ஞானம், ஞானம்னு என்ன அறிவுன்னு அர்த்தம். அறிவு தெரியறது இல்லையா, அது தெரியாத விஷயமா, தெரியும். அறிவுன்னா என்ன தெரியும், ஆனந்தம்னா என்ன தெரியும், அதுதான் பிரம்மம்னு சொல்றது, ஸ்ருதி சொல்றது. தரிஹி பிரத்யேகம் தேஷாம் பிரம்மத்துவம் இது வக்தவியம் இத்தியோ வக்தவியம். தரிஹி ஜெகத்காரணத்தை விகல்பா, இதோ இது இதம் வா ஜெகத்காரணம், தத் வா ஜெகத்காரணம், ஏதத் வா ஜெகத்காரணம் இது ஸ்வீகர்த்தவியம் சாத். தானி கிம் பவதி விகல்பே ஸ்ருதி இல்ல ஸ்ருதஹானி, ஸ்ருதஹானி இத்தியாதி தோஷாக பவந்தி. ஸ்ருதஸ்ய ஹானி விகல்ப பக்ஷே எப்படி,
3: சத்யம் ஞானம் அனந்தம்
2: ஆனந்தஸ்ய பிரம்மத்வம் இது பவான் ஸ்வீகரோதி. அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம் ஆனந்தோ பிரம்மா இது அஹம் சிந்தயாமி. தரி பவான் ஞானம் பிரம்மா இது நஸ்ருதவான் வா, ஸ்ருதவான் தது மயா ந கண்யதே. தரி தஸ்ய அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம் ஞானம் பிரம்மா இது வாக்கியஸ்ய அப்ராமாண்யம் ஞானஸ்ய பிரம்மத்வம் யத் ஸ்ருதம் தத் ஹீயதே. ஹீயதே இத்யஸ்ய அர்த்தக ஸ்ருதேர் அப்ராமாண்யம் ஸ்வீகர்த்தவியம் ஸ்யாத் த்வயா இது தோஷ. தத்ர கர்மணி விகல்போ பவதி, வஸ்துனி விகல்பா உச்சதே சேத் அப்ராமாண்யம் பவதி. கர்மணி விகல்பஸ்வீகாரே அப்ராமாண்யம் ந பவதி. வஸ்துனி விகல்பா யோகான்னு சொல்லுவா, அது என்ன தெரியுமா, வஸ்துனி விகல்பா யோகா இத்துக்கே விகல்பா வக்தும் ந சக்யதே கர்த்தும் ந சக்யதே. இப்போ இது புறதா புஸ்தகம் அஸ்தி, இதம் ஏகஸ்மின் பக்ஷே புஸ்தகம் பக்ஷாந்தரே கடஹ இது சம்பவதி வா, கடஹ இது பிரம இது சாத். புஸ்தகம் இத்தியப்பி நிச்சய கடஹ இத்தியப்பி நிச்சய, நிச்சய பிரமாத்மக சாத் பிரமாத்மக நிச்சய சம்பவதி வா. புத வஸ்து அவ்வளோதா, இது ஒரு வஸ்து, இது புஸ்தக ரூபம்னா புஸ்தகம் அவ்வளோதான், வேற விதமா இருக்க முடியாது. தது அவிருத்தாக தர்மாக கேச்சன பவந்து அசமானாதிகரணா தர்மாஸ்து கல்பனீயாக விகல்போ நபதி கடத்துவாதினா விகல்ப கர்த்தும் சக்கியதே வா புஸ்தகஸ்ய ந சக்கியதே. இத்துக்தே ததபி சம்யக் இதமபி சம்யக் இது ந சக்கியதே. வஸ்துனி விகல்ப ஆயோகா இது சாஸ்திரகாராக லிகந்தி. தது கிமர்த்தம் விசிஷ்ய லிகந்தி இத்துக்தே விகல்ப குத்ர சம்பவதி இது சேத் கர்மணி விகல்ப சம்பவதி. ஒரு கர்ம சம்பந்தம் கிரியா சம்பந்தம் இருக்குன்னா அதை வச்சுட்டு விகல்பம் சொல்லலாம். நம்ம அனுஷ்டானங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அனுஷ்டானங்கள் பார்த்தால் எத்தனையோ விகல்பங்கள் இருக்கும், இப்படி பண்ணலாம் இப்படி, அது முடியாதுன்னா இப்படி கூட பண்ணலாம். அது முக்கிய பட்சம் அவாந்தர பட்சமாக சில விகல்பங்கள் இருக்கும், முக்கிய பட்சமும் அவாந்தர பட்சமாக இருக்கும்னா இது இதுதான் பண்ணணும்னு இருக்கு, அது பண்ண முடியாதுன்னா இது, அது முடியாதுன்னா இது, இந்த மாதிரி இருந்தால் அது அது ஒரு விதமான விகல்பம். இன்னொன்று சமவிகல்பம், சமவிகல்பம்னா இதம்மா இதம்மா தவ இச்சா ஏவம் கர்மணி பவதி. கர்மணி இத்தியுக்தே வைதிகே கர்மணி இத்தியவதா நகராத் நகராந்தரம் கந்தவியம் சேத் அனேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே தேன மார்க்கேணவா கந்தும் சக்கியதே மார்க்கையோர் விகல்பா இதம் சர்வம் கதம் ஆகதம் இதம் பிராமாணிகம் கலு துவயமபி சம்யக் அனேனாபி மார்க்கேண கந்தும் சக்கியதே தேனாபி சக்கியதே இது துவயம் சம்யக். குதா சம்யக் இத்தியுக்தே கிரியான்வயோ வர்த்ததே கமனக்ரியா துவாரா அன்வய கமனக்ரியாயாம் அயமபி மார்க்கஹ சஹகாரி பவதி அயமபி மார்க்க சஹகாரி பவதி தஸ்மாத் உபயத்ராபி மார்க்கத்வம் சம்பவதி. வியாகரணசாஸ்திரே சாது சப்தானாம் விகல்போ பவதி சுத்ருத்வரிய உபாஸ்யா இதுபி சம்யக் சுத்ருய உபாஸ்யா இதுபி சம்யக். தத் கதம் விகல்பா பவதி இத்யுக்தே சப்த பிரயோகத்வாரா, பிரயோகா இது கிரியா கலு சுத்ருத்வி உபாஸ்யா இதுபி த்வயா வக்தும் சக்யதே சுத்ருபாஸ்யா இதுபி வக்தும் சக்யதே த்விதம் ரூபம் த்வியம் ரூபம் பிரயோகத்வாரா விகல்பா. ஏதோ ஒரு கிரியையே ஆசிரயிச்சுட்டு நீ வேணா விகல்பம் சொல்லலாம். ஒரு வஸ்துவை வச்சுட்டு விகல்பம் சொல்ல முடியுமா, இது புஸ்தகமாக கூட புஸ்தகம் சொல்றதும் சத்தியம் கடஹா இத்தியபி சத்தியம் இது பவதி வா ந சக்யதே. தது இதம் ஜாதம் இதானி ஆனந்தா ஜெகத்காரணம் ததபி சம்யக் ஞானம் ஜெகத்காரணம் ததபி சம்யக் இது கதம் தது ந சம்பவதி ந சம்பவதி. எத்தி உச்சதே தரி த்வயா ஏக ஏவ மார்க்க ஆனந்தா ஜகத்காரணம் இத்தியவ சமயக ஞானம் ஜகத்காரணம் இது வததி வாக்கியம் தது அப்பிரமாணம் ததுக்குமே ஸ்துத்தியர்த்தம் உத்தம் இது வக்தவியம் அப்பிரமாணம் இத்துக்கு வேதவாக்கியானாம் அப்பிராமணியம் மாஸ்து இது கிருத்துவா அது ஒரு ஸ்துதி பண்ணுறதுக்கு போகிற போக்கில் அப்படியே சொல்லியிருக்கு அவ்வளோதான் தாத்பரியம் கிடையாது இதுமே உத்தம் அப்பிராமணிக்கு ஸ்ருதா அந்யாதி தோஷ பிரசங்க வஸ்துனி விகல்பா உச்சதே சேத் ஸ்ருதா அந்யாதி தோஷாக ஸ்யுஹ் அத்தரி தது வாரணாய கிம் கர்த்தவியம் அத்வேதா சம்பவதி ஸ்ருதா அந்யாதி தோஷ பிரசங்க விகல்பே அவ்யவஸ்தா ச இதமபி பவதி அவ்யவஸ்தா அவ்யவஸ்தா இத்துக்தே வேதா வக்தும் சக்யதே ஏகா தோ அவ்யவஸ்தா இதானிமேவ ஜாதா கிம் விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா கிம் ஆனந்தோ பிரம்மேதி விஜானாதி வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஆனந்தஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா அதுவா இது வாக்கியஸ்ய பிராமாண்யம் ஸ்வீகரித்து ஜானஸ்ய ஜகத்காரணத்துவம் வக்தவ்யம் வா இத்யத்ர விநிகமனா விரஹ ரூபா அவ்யவஸ்தா யதேச்சம் ஸ்வீக்ரியதாம் இத்யுக்தி அவ்யவஸ்தா அவ்யவஸ்தா பவதி அவ்யவஸ்தா இயமேவ வக்தவ்யா ஏதத் பரிஹாராய கிம் கர்த்தவ்யம் இத்யுக்தே இதானிம் ஸ்ருதஹானிம் அபி பரிஹராமஹ அவ்யவஸ்தாஞ்ச பரிஹராமஹ கதம் இத்யுக்தே வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரியதாம் வ்யவஸ்தித விகல்பேபி அக்ரே பங்க்திராயாதி கலு
3: வ்யவஸ்தித விகல்பேபி ப்ரஹ்மா
2: ததர்த்தம் பூர்வபக்ஷி வததி வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்ம பூர்வபக்ஷி மத்தியே சங்கா மத்தியே சிந்தா கிரியதே வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகுர்ம இது அது என்ன தெரியுமா வ்யவஸ்தித விகல்பம்னா கர்மாவிலேயே கர்ம பத்ததியிலேயே இருக்கு இதானியம் இதம் இதம் வர்த்ததே கலு அஸ்மாகம் ஸ்மார்த்த பிரயோ கர்மஸ்வபி சூத்திரானுசாரேண வ்யவஸ்தித விகல்பாக பவந்தி ஆஸ்விலாயனஸ்ய ஏவம் ஆபஸ்தம்பஸ்ய ஏவம் ஏகமேவ கர்ம ததபி பிராமாணிகம் இதமபி பிராமாணிகம் தானே சொல்றது தரி விகல்ப கலு உபநயனம் கதம் கர்த்தவியம் இத்துக்கே ஆஸ்விலாயனஸ்ய இத்தம் ஆபஸ்தம்பஸ்ய இத்தம் இத்துக்கே அதுவா யசோமயாக கதம் கர்த்தவியா சர்வத்திர பவதி தஸ்ய தஸ்ய சூத்திரஸ்ய தத்தத் சூத்திரானுசாரேண இது ஏகஸ்மின் கர்மணி வேதா பிரயோக சம்பவதி துவயமபி பிராமாணிகம் தது உபயத்ராபி பிராமாண்யபங்கோ நாஸ்தி ஸ்ருதஹானிஹி நாஸ்தி பரந்து கதம் ஸ்ருதஹானி பரிஹிருதா வ்யவஸ்தித விகல்பம் ஸ்வீகிருத்த வ்யவஸ்தா தஸ்ய ஏவம் அஸ்ய ஏவம் ஏவம் யத் லோகவியவஹாரே வா பவது சாஸ்திரவியவஹாரே வைதிகே வா லௌகிகே வா யத்ர குத்ராபி ஏவம் வ்யவஸ்தா யதி வ்யவஸ்தா சம்பவதி தரி உபயம் பிராமாணிகம் இது நிரூபயித்தும் சக்யதே வ்யவஸ்தித விகல்பஹ இது வ்யவஹார அஸ்ய எது சர்வம் அவகந்தவ்யம் கேவலம் வேதாந்த பாடஹ இத்தேவ ந அநேகே சாஸ்திர விஷயஹ அவகந்தும் சக்யந்தே பிரசங்கா வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரயணே வ்யாகரணேபி ஆகச்சதி வ்யாகரணேபி கதாசித் புத்ர வ்யவஸ்தித விகல்பஹ அஸ்தி பஹு வர்த்ததே இதானிம் ஜடிதி கிம் வக்தவ்யம் ந ஸ்மிருதம் பஹு வக்தும் சக்யதே வ்யவஸ்தித விகல்பஹ பவந்தி தர்ஹி வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரயணே கிம் பவதி இத்யுக்தே அப்ரமாண்யம் நாஸ்தி கில த்வயமபி பிராமாணிகம் த்வயமபி பிராமாணிகம் இது பிரகிருதே கதம் வ்யவஸ்தித விகல்பஹ ஆஶ்ரயணீயஹ வ்யவஸ்தித விகல்பேபி ப்ரஹ்மானேகத்வ பிரசங்கஹ கடைசியில் அந்த தோஷம் வந்து முடியாது வ்யவஸ்தித விகல்பம்னா எப்படின்னா சிருஷ்டயஹ பிரதிகல்பம் வித்யந்தே கிள தரி அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் அந்யஸ்மின் கல்பே ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் ஏவம் ரீத்யா வ்யவஸ்தித விகல்பம் தரி ஞானம் பிரம்ம ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் இது பிரதிபாதகம் எத் வாக்கியம் தஸ்ய தஸ்ய பிராமாண்யம் அஸ்தி கதாச்சித் ஞானாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் பவத்யேவ ஹலோ கஹ தோஷாய உச்சதம் கல்பாந்தரம் பிரத்யேவ தஸ்ய காரணத்வம் அஸ்தி ஏதத் அஸ்து ஜகத காரணம் இத்யேவ குரு ஸ்ருத்யா உக்தம் கல்பாந்தரத்தில் ஒரு ஜெகத்து வருது இல்லையா அந்த ஜெகத்துக்கு அந்த பிரம்மம் காரணம் தானே சரியா போச்சு ததேவ ஆனந்தாதீனாம் பிரம்மத்வே விகல்போவா சமுச்சயோவானு சமுச்சய பட்சம் கேட்டு கேட்டிருக்கார் சமுச்சய பட்சம் அப்புறம் வரும் விகல்ப பட்சம் இப்போ விசாரிச்சுட்டு இதானி கதஞ்சித் யோஜயிதும் சக்கியதே கலு ரீதி அவகதா தரி பின்ன பின்ன கல்ப கல்பபேதேன வ்யவஸ்தா அயம் வ்யவஸ்தித விகல்ப அஸ்மின் கல்பே இதமேவ பிரம்ம ஜெகத் காரணம் தஸ்மின் கல்பே ததேவ பிரம்ம ஜெகத் காரணம் இப்படி ஒரு வ்யவஸ்தை இருக்கு ஆனால் இதில் ஒரு ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும் அத்தாபி கஷ்டித் விநிகமனா விரகஸ்து அஸ்தி கிம் பிரம்ம கஸ்மின் கல்பே ஜெகத் காரணம் இது ஸ்ருதி வததி இது தான் நிர்ணாயகம் நாஸ்தி தது அஸ்மாக்கம் விசார விஷயம் மாபூத் இது தத் ததேவ சமாதானம் வக்தும் சக்கியது நக்யா இது வயம் வயம் நஜானிமா அஸ்மின் கல்பே ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜெகத் காரணம் வா கஸ்மின் கல்பே கீதம் பிரம்ம ஜெகத் காரணம் இது எதிபி நிர்ணயதும் நசக்கியதே அந்த ஒரு விநிகமனாக இருக்காங்க. இருக்கட்டும், அது நமக்கு நம்மளுடைய விஷயம் இல்லை. ஏதோ ஒரு பிரம்மம் இருக்கட்டும். ஆனந்தாத்மகம் பிரம்ம ஜகத்காரணம் இது எத் கதிதம் தத் சமயக் கலு தத்ர விரோதம் நாஸ்தி தரி ஸ்ருதேஹ பிராமாண்யம் ரக்ஷிதம் ஏவம் கிரியதாம் இது. தரி கிங் கிருதம் இதானிம் கர்மணி யதா அஸ்மாபிஹி ஆனியதே தத்வதேவ ஆனிதம் ஜகத் சர்ஜன ரூப வியாபாரம் ஆதாய விகல்பகிருத. ஜகத் சர்ஜன ரூபோ யோ வியாபாரஹ தே வியாபாரஹ பித்யந்தே யதா நகராந்தர கமனம் இது கமன கிரியா பித்யதே யுகபந்த சக்யதே. நகராந்தரம் பிரதி யுகபத் தேனாபி மார்க்கேண அனேனாபி மார்க்கேண கந்தும் சக்யதே வா, பின்ன பின்ன காலே கந்தும் சக்னோதி. ஏக ஏவ புருஷ பின்ன பின்ன காலே கந்தும் சக்னோதி. தரி கிரியையோ பின்ன கிரியாயாக ஆவர்த்தி சம்பவதி கிரியாயாக ஆவர்த்தியமானத்துவம் ஆதாய அதைவ வஸ்துனி விகல்பா தாதுஷ கிரியா ஆவிஷ்டதையா வஸ்துனி விகல்ப சம்பாதயிதும் சக்யதே. இதமேவ வஸ்துனி ஸ்வரூபேண விகல்பாயோகேபி கிஞ்சித் கிரியாவிஷ்டதையா விகல்ப சம்பாதயிதும் சக்யதே சாஸ்திரத்வயஸ்ய பிராமாண்யம் சம்பாதயிதும் சக்யதே சுத்தி பாஸ்யா இது திராபி ததைவ. ஏகவாரம் ஏகரீத்யா ஏ உச்சாரணம் கர்த்தும் சக்யதே, பரந்து உச்சாரணம் புன புனஹ ஆவர்த்தது அகலு தயா அத்ய ஏவம் உச்சதாம் ஸ்வஹ அந்யதா உச்சதாம் ததபி பிராமாணிகம் இதமபி பிராமாணிகம் இது கர்த்தும் சக்யதே. தரி உச்சாரண ரூப உச்சாரணம் யத்கிமபி யத்கிஞ்சித் கிரியாவிஷ்டரு கிரியாவிஷ்டவேஷேண கிரியாவிஷ்டதையா வஸ்துனி விகல்பஹ சம்பாதயிதும் சக்யதே குதஹ கிரியாயாஹ ஆவர்த்தியமானத்வாத் ததாதாய தத் உபய பிரதிபாதக வாக்கியஸ்யாபி பிராமாண்யம் சம்பாதயிதும் சக்யதே இது யதா திருஷ்டம். அந்த வழியில் இது கொண்டு வர்றது. தரி கிம் பவதி கஸ்மிஷ்சித் கல்பே ஜகத் சர்ஜன ரூப கிரியா ஆனந்த ரூப பிரம்மண காரியம் அந்யஸ்மின் கல்பே ஜெகத் சர்ஜன ரூப கிரியா சாக்கிரியா பித்தியதே தது ஞானாத்மக பிரம்மண காரியம் இத்தியவம் தத் சர்வ பிரதிபாதக வாக்கியானாம் பிராமாண்யம் சமர்த்தயிதும் சக்யதே. பரந்து இதானிம் அன்யஹ கஷ்டித் தோஷா ஆகதக்கஹ பிரம்மானேகத்வ பிரசங்கஹ அநேகம் பிரம்ம பிரம்ம ஏகம் சொல்ல முடியாது. இப்போ ஞானாத்மகம் பிரம்ம வேறே ஆனந்தாத்மகம் பிரம்ம வேறே வரும். ததஸ்து அஸ்து அநேகம் பிரம்ம போது தேனகம் இஷ்டாபத்தி இது வர்த்தும் சக்கியதே வா ந ஏகமேவா அத்விதீயம் இத்தியாதி ஸ்ருதி கோபா ஸ்ருதி கோபான் ஸ்ருத்தகார பிரயோகமே இருக்கு. ஸ்ருதி கோபா ஸ்ருதி குப்பியதி இதே அப்ரமாண்யம் பவதி இத்தர்த்தா விசாரிக்கவே இல்ல பகூரி பிரம்மாணி பவந்து அந்த ஒரு பட்சம் கூட வரலாம் இல்லையா
3: மிலித்வா
2: மிலித்வா ஜெகத் காரணம் போது ஆனந்தாத்மகம் அந்நாதீனாவேத் கிமர்த்தம் தேன அந்நியம் பாடயும் சக்கியதே தேன இதமே பாடயும் சக்கியதே தேன விஷய ஜாயத்தை ஜதபி யுகபத் யுகபத் சர்வம் பாடயும் சக்கியதே குழு தரி அந்நியதன்யத் பாடயும் அந்நிய அந்நிய அபேட்சந்தே யுகபத் சர்வம் கர்த்தும் ஏக அசமர்த்த தரி சர்வசக்தி நாஸ்தி இத்யர்த்த சர்வஜ்ஞத்வம் நாஸ்தி சர்வசக்தி நாஸ்தி தானியம் கிரியாயாக விபாக கிரியதே அஸ்மாபி லோக விவகாரம் ஏவமேவ பிரவர்த்ததே தத்வதேவ பிரம்மணோபி இத்யுக்தே ந ஏகஸ்யாபி பிரம்மணஃ சர்வசக்தித்வம் ந ஏகஸ்யாபி பிரம்மணா சர்வஜ்ஞத்வம் இது பவிஷ்யதி. தஸ்மாத் ஸ்ருதௌ யாதிருஷம் பிரம்ம தத்துவம் உச்சதே தத் ந த்வயா நிரூபிதம் ந நைவ நிரூபிதம் ஸ்யாத் அபி ச அநேகத்வாபத்தி சாது இதானிமபி திஷ்டதி அநேகத்வம். தரி பிரம்மண ஏகத்வ பிரதிபாதக ஸ்ருதி விரோத ஸ்யாத் ஏதே தோஷாஹ தத்ர சம்பவந்தி. சமாப்யதே சமுச்சய பக்ஷே சமுச்சய பக்ஷே இது அக்ரே ஆரம்பியதே ஸ்வஹ பக்ஷே.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.